0: ஹிட் எஃப்எம் அல்பா ஸ்டுடியோ
1: brought to you by
2: ஹரிதே ஹரிதனி நரகன்ன விஷன் கேஹா சுபஹதிலி தசனாக் பரிபூர்ண ஜீவிதாக் நட்டனவனம் நட்டன்னு ரங்கனவனம் ரங்கன்னு சிந்து கேனவனம் சிந்து கேன்னு சித்ராந்தினவனம் சித்ராந்தின்னு நேத ஓனம தேக்கிட்ட தக்ஷ ஓன தரம் வெட்டோ இன்னவ ரட்ட வட்டேம் இத்திங்க வெட்டாண்ட தமாய் அவஸ்தாவத்தேன் நேத்தலே ஹசா பலமு ஸ்தானே இதுல குசலதா வினக்காம முதல் தேகி ஹம்ப வினவா இத்திங் மூலிக பிராத்தமிக மூலிக த்விதீக கனிஷ்ட ஜேஷ்ட எம கேல வெண்கரல தேன்னு ஏனிசா அர தெங் சமஹர விட்டு சூட்டி நங்கில மலில ஹித்தனவன அனே அப்பிட நங் தினான்னு பெரிவே முகத லொக்கு அக்கல அயல குடாக் லஸ்ஸன் சித்ரா தினவ எம கேல ஹப எம எகக் நே மெனிக ஒயாகி சித்ரே தினனோ முகத வென வினம தமாய் தோரான்னே இத்திங் ஏனிசா ஒயாட தனிவாம் ரெம்ம ஜாக்ரஹகேக் வென்ன புலுவா வட்டின சஹதிக பதகுத் ஹம்ப வினவா முதல் தேகித் தியனவா மென்ன மே ட்ரெஸ் எக்கட தமாய் செப்டம்பர் அட்டட கலிங் எவானோனே விஷன்கே ஆப்டிக்கல் சர்வீசஸ் புத்கலிக்கு சமாகம அங்க பாசிய பஹா யூனியன் பெதச கொழும்பு தேக்க எம நத்தம் விசிற தனகானோன மென்ன மே அங்கேங்
3: பிந்துவாய் ஹத்தாய் நவசிய அசு எக்காய் ஹட்டாய் தாத்துன
2: www.visionkia.lk வெப்சைட் எக்கட கிஹில்ல வெடிதுர விசிற தனகான விஷன்கே பாட்டு சித்தம் ஹேட்டலவு தக்கின மாகே தேஸ் தமாய் மாத்ருக்காவு இக்மங்கிறான் அம்மே தாத்தே மே அவஸ்தாவு மக ஹெரவு கண்ணேப்பா டெங்கப்பி அனவாது ட்வீன் பர்த்டே கேக்கு கப்பான்னு
3: அப்பி ஏனாங் ஒன்னு பட்டாங்காமுது கசுனியாக்கி கியான் பர்த்டே
2: அம்மோ இக்மங்கிறான் ஓனே
3: ஹரி ஒன்னு முலிம்ம அப்பிட்டே வல தியனவா அது மகி நாங்கி பாபா மனுலி துல்தினி கியு பந்தினே ஐகன கண்ணே உடுகம்பல பிராத்தமிக வித்யாலிய பாவசரே சுஷிவ பண்டார மல்லிட்டன் சுபம் சுபு பந்தினியாக் வேவா கியலம் என்ன விஷ் எக்காக் எக்கது கரணவா அத உபந்தினிய சமரன லித்து மல்லிட்ட சுபம் சுபு பந்தினியாக் வேவா கியல மென ஐயா திஸ்மிதாய் நாங்கி லியானாய் அம்மை அப்பாச்சி சுப பதனவா சிஹஸ்வின் கௌராத்ய சூட்டி பாபா பலவனி உபந்தினே செமருவாலு அகோஸ்து எக்கானி அப்பே நம்பிக்கு ஹொயாகன பெரி வேலானி தென் தமை நம்பிக்கு ஹம் வேலாத்தின் ஹாப்பி பர்த்டே பாபா இது பசி கேலனிய விஸ்வவித்யாலி அவசன் வசரிகன கான உதேஷிகா சந்தமாலி துவோனிகே விசி ஹத்தரவேணி உபந்தினே கியலமென்ன புன்ஷி அம்மை தாத்தை நாங்கி பவுலி ஹமும் சுப பத்தன அப்பிட லசன போட்டோ எக்க குத்தே வேலத்தியனவையா அக்காகே ஹன்சகிரிபாரே ஹர்ஷினி ஆஷா பெரேரா லொகுநாங்கிகி உபந்தினியாக ஒன்னு மென்ன லொகு அக்கா குமாரி சுபசிங்கத்துல பவுல் ஹேமம் சுபபத்தனோ மென்ன அந்திம பர்த்டேக்கு அது 47வது உபந்தினிய சமரணவா சமிந்த பிரேமரத்ன தாத்தா இத்திங் ஒன்னு இமாஷி கித்மி கியன தோனில தென்னாயி லசந்தி கி அம்மாய் சுபம் சுபு பந்தினியா கியல விஷ்கரணம் ஹிதானே அது பர்த்டேஸ் ஒக்கோம் அப்பி கியூவா
2: ஹரி இத்திங் சுப வேவா ஜாய வேவாய் ஹமூட்டம் தெங் அது அப்பி தெக்க இன்னை கவுதலே ஹாசா
3: கம்பஹா ரத்னாவளி பாலிகா வித்யாலயே சித்மினி அமீஷாய் சனமினி அலீஷாய்
2: மங்கேவானி பாசால் இலக்கேட்ட வெடித்தபீமே கிரீடாவின் சமஸ்த லங்கா நிபுண வெடிக்கருவன் விதியட சம்மான லபல தியனவா கேல மே நியூன்னு ஹரி அமீஷா ஏகன விஸ்தர கியான புலுவாந்த
4: அப்பே முலியம் ஷூட்டிங் கரன படங்காத்தி நம்ம வசரிதி அப்பே ஸ்கூல ஷூட்டிங் பார மேடம் தமாய் சுஜீவ மேடம் அப்பே கோச் பிரேமலால்ஸ் பிரேமலால்ஸ் ஓகே ஹொந்த கோச் கெனேக் அப்படியே ஹொந்த புகுனோ கிளபினா சார்கே ஹமதாம ஹவுச ப்ராக்டிஸ் இதெல்லாம் அப்பே ஹொந்தட ப்ராக்டிஸ் கரலா கம்பிஷன்ஸ் வரைக்கும் இதெல்லாம் தீன
2: அலீஷா கியான பலன் கனிஷ்ட சிஷ்ய நாயிகாவன் தின்னேக் நினைது சிஷ்ய நாயகே கேட்டியட்ட முனோது அமீஷா மேவினு அலீஷா அலீஷா அலீஷா மேவினுக்கிட்டு இகனகன தியன்னு முனோதோ கியவகன தியன்னு
4: අපි කනිෂ්ඨ ශිෂ්‍ය නැගැම් වශයෙන් කටයුතු කරා 2025. අපි එකින් ගොඩක් දේවල් ගත්තා. නායකත්වය කොහොමද ගොඩක් තැන් කට්ටියගේ තීරණ තියෙනවා. ඒ තීරණවලට හැමෝගෙම තීරණයට කැමති විදිහට කොහොමද ඒ නිවැරදි තීරණය ගන්න කියලා, ඊට පස්සේ සහයෝගයෙන් කටයුතු කරන විදිහ, ඒ වගේම තමයි අපි එකක අපේ ඉස්කෝලේ එකේ කැම්ප් තිබ්බා. ඒ කැම්ප් වලින් පව අපිට ගොඩක් දේවල් ඉගෙන ගන්න හම්බුණා.
2: ඔහොම තමයි වයලින් ප්ලේ කරනවා, ඒ වගේම බාත්කණ්ඩ භරතනාට්‍යම් වලින් ඉස්සරහට ඇවිල්ලා තියෙනවා. ඒ කියන්නේ නෘත්‍ය විශාරද සඳිමිනි අලිෂා, නෘත්‍ය විශාරද සිත්මිනි අමීෂා තමයි අද නිත ෆෙමල්ෆ ස්ටුඩියෝ එකට ඇවිල්ලා ඒගොල්ලන්ගේ හැම දක්ෂතාවයක්ම රටට ලෝකෙට අරගෙන යන්න උත්සාහ කරේ. ඉතින් ඇල්ෆා ස්ටුඩියෝ අපි ඔගොලුත් එක්ක ඉන්න, ඔගොල්ලන්ගේ මේ හැකියාව තවත් ඉදිරියටම අරගෙන යන්න ගොඩක් ස්තුතියි නේද. ආවට අපිව බලන්න ලෙහන්සා, යන්න කලින් මොනවද කියන්න තියෙන්නේ?
3: මටත් ඉතින් අපේ යාළුවෝ දෙන්නගේ අනාගතයට සුබ පතන්න තියෙන්නේ. හොඳට ඔලිවල් ලියලා ඒ වැඩ කටයුතු ටිකත් සාර්ථක කරගන්න. මොකද කසුණියක්කි, අර අපි කියනවානේ අධ්‍යාපනය තමයි අංක 1, අංක 2, අංක 3, හැම එකම අධ්‍යාපනය. ඉතින් ඔයාලට ඔයාලා දැනටමත් බබලීලා ඉවරයි. හැබැයි තව තවත් බබලන්න පුළුවන් ඔලිවල්ස් වලට. නයිනේ සරන් දෙන්නම කොහොමද එතකොට ගැම්මනේ?
2: එහෙනම් අපි අපෝ හැමෙමු හැමෝටම මේ වගේම ගැම්මෙම වැඩ ටික කරගෙන යන්න. ගැම්මක්ම තමයි එහෙනම්. ජය වේවා. මම කස්සුනේ.
3: මම ලෙහන්සා.
0: Net FM Alpha Studio with Vision Kia. කසුනිය and ලෙහන්සා. ලංකාවේ හදන යුරෝපයේ පදින KD Rice Leader 125 අපේම බයික් එක. දැන් රුපියල් 599,000යි. මේක නම් සුපිරිම ඩිස්කවුන්ට් එකක්. බස් වල හිර වෙලා මිරිකලා යන්න ඕනේ නැහැ. දැන්ම කතා කරන්න KD Rice Motor Company Private Limited එකට. 0773523535. ලෝක පොල් දිනයට සමගාමීව සැප්තැම්බර් 2 රටපුරා තැඹිලි ගම්මාන 250ක් පිහිටුවීමේ ජාතික වැඩසටහනේ ප්‍රථම අධිරේ ලෙස තැඹිලි ගම්මාන 75ක් පිහිටුවීම 2030 විට පොල් කර්මාන්තයෙන් ඩොලර් බිලියන 1.5 අපනයන ආදායමක්, ශක්තිමත් අපනයන ආර්ථිකයක් තුළින් පොහොසත් රටක්. වැඩිවි හා ප්‍රජා යටිතල පහසුකම් අමාත්‍යාංශය, පොල් සංවර්ධන අධිකාරිය. ඔබ කළ සේවය අගයමින් ඔබේ අනාගතය සමිමත් කරමින් ඔබේ විශ්‍රාම වැටුපට ලැබෙන ඉහළම ණය මුදල දැන් DFCC ගරුසරු වෙතින් රුපියල් 120,000ක් දක්වා උපරිම ණය මුදලක් සමග වසර 15ක් දක්වා ස්ථාවර සහනදායී පොලි අනුපාතයක් යටතේ ලබා ගන්න. වැඩි විස්තර 0112-1132-02 අමතා හෝ ළඟම පිහිටි DFCC බැංකු ශාඛාවෙන් කොන්දේසි අදාළවේ. DFCC බැංකුව ඔබේ වර්ධනයට. ශ්‍රී ලංකාවේ ප්‍රථම වතාවට රයිනෝ රූෆින් වෙතින් හඳුන්වා දෙන රයිනෝ ප්‍රිමියර් ජල ප්‍රතිරෝධී මතුපිට ආරක්ෂණය සහිත රූෆින් ෂීට්. රයිනෝ රූෆින් වෙතින් හඳුන්වා දෙන රයිනෝ ප්‍රිමියර් රූෆින් ෂීට්. වැඩි විස්තර සඳහා 13.96 අමතන්න. ඔබේ විශ්වසනීය ජාලය සමග 5G අත්දැකීම විඳ ගන්න. SLT Mobitel 5G. අදම www.sltmobitel.lk වෙත පිවිසෙන්න.
3: ඔයාට තියෙන සනීප වෙන්නම නැති රෝගයක්ද? මේ කතාව අහන්නකෝ.
5: විජේපාල ගමගේ මායිල්ල දෙලියත්. මට පපුවේ අමාරුව හැදුවා. අවසානයේ පරීක්ෂණ කළා. අයියෝ බ්ලොක් 4ක් තියෙනවායි බේට් කරන්න කියලා මට කිව්වා. මං ඒ ගමන හම්බෙන් මට දැනගන්න ලැබුණා බිලිපිටියේ කමල්බන්දු වේද මහත්තයයි කියලා කෙනෙක් ඉන්නවා. මං ඒ ගමන ගියා හොයාගෙන. අන්ට බේට් දුන්නා. බේට් මුර 4යි මට සනීපයි නිශ්චාව. ඒ වගේ අමුත්තමේ මුදු වෙන්න ඕන.
3: කතා කරන්න කමල් බන්දුල වෛද්‍යතුමාට 0777-300-940.
6: මහාද තාත්ත ඔච්චර කල්පනා කරන්නේ? දැන් විශ්‍රාම ගියගේ නිදහසේ සතුටින් ඉන්නනේ තියෙන්නේ.
7: මම විශ්‍රාම ගියේ මගේ රස්සාවෙන් පුතේ. ඒත් මගේ හීනවලින් මට විශ්‍රාම ගන්න බෑ. මගේ හීන හැබෑ කරගන්න දැන් තමයි හොඳම කාලේ. මම පොඩි බිස්නස් එකක් පටන් ගන්නවා. එතකොට මට පුළුවන් රටේ ආර්ථිකයට දායකත්වයක් ලබා දෙන්න. ඒක අපේ යුතුකමක්. විශ්‍රාම යනවා කියන්නේ ජීවිතේ තවත් අධිරක ආරම්භයක්. ඔබේ විශ්‍රාම දිවියෙන් ලස්සන හෙටක් ඇති රටක් ගොඩනගමු.
0: ඔබේ විශ්‍රාම වැටුපට ලැබෙන ඉහළම ණය මුදල දැන් DFCC ගරුසරු වෙතින් රුපියල් 120,000ක් දක්වා උපරිම ණය මුදලක් සමග වසර 15ක් දක්වා ස්ථාවර සහනදායී පොලි අනුපාතයක් යටතේ ලබා ගන්න. කොන්දේසි අදාළවේ DFCC බැංකුව ඔබේ වර්ධනයට.
8: FM 95 FM 94.8 FM Divine Pura
2: උදැස්ස 9:45.

0: கியூவோ தப்பி கியூவோ அந்த ஹயா இபான் காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ரோம கருகாயி

0: தப்பி கியூவா எந்த ஹயாய் பன் கருக்கு வெப்பன் லா லா லா லா
1: தேகி பிருனு ஃபன்னி திருனு பேயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

0: ஒரு ஏக்க வச்சன கலப்பலா முதலின் டேக் தினன்ன சத்திய தவஸ்வல உதே 10 இந்தாம் ஏக்க வெனகாங் சனி ஏக்க தேதுனு மாவத
1: தவாலேக்கே ஹுந்தம வைபேகா ஹிதட தனன மெலடி செக்கஹன்ன நெத்தே ஃபெம் கிந்தர ஹண்டேவா